தஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிடு தக்கிருக்கு தத்தஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிடு தக்கிருக்கு தத்தரி ததல தஜனு ததனு தத்துமி ததினு தச்சனு தட்டு தரித்த